தஜ்ஜம் தகஜம் தகனம் தகதம் தத்து தங்கிரு தக்கிரு தத்தஜ்ஜம் தகஜம் தகனம் தகதம் தத்து தங்கிரு தக்கிரு தத்தத்தரி சதல தஜ்ஜனு சதலு தஜ்ஜமி சதிமி தஜ்ஜனு தக்கித சரித தனத தனுத.